கிருதகதத்தன்ன துணிதகதத்திமி திமிதகதக்கிட்ட கிருதகதத்தரி தத்தன்ன.